நாராயண நாராயண மரியா கர்ப் ஜாத்தாய மானவத்வ குணாத்மனே ஜேசு பிரபு ரசார்த்ராய பரபிரம்மாய நமோஸ்துதே. த சன் ஆஃப் மரியா, த மெர்சிஃபுல், டு தட் லார்ட் ஹேசு கிறிஸ்தோ ஐ ஆஃபர் மை ப்ராஸ்ட்ரேஷன்ஸ்.

0: மோதமலர்
1: சத்யசாயி புவினி சம்பூர்ண பிரேம மூர்த்தியகுச்சு உட்டே